0: ஏன்?
1: ஞானச்சாரரும் சிங்கத்தீப் கண்ணாமன் கேட்ட படையோ என் அலே குட்டா அம்மா இப்போ சாத்தியோன்னே போ அலே பங்கானோட்டு மட்டான் போடு அருமோ
2: தலைக் சாண்டின லிச்சிக்
1: என்னக்கு போட சாண்டி லிச்சிக் லிசாயம் சப்பா மாசா குன்னி
0: அன்னேஜி சாத்தியோபக்தி
1: போக்குறானோ கேட்டோ
2: Wireh sane dakti satya bakti tu nak saru jane masih
1: sihang tu. Oh,
0: okay. Aja.